ஆசிரதங்கி பக்கேன போர சீர தப்ப கேனப்பன் நுழித்தாரே சூர கோலரல்ல தானயங்கமிவன்னரங்க.